0: Tati matsabi dando pyo sayade na lo nganzo kongpo rani tenpo ki tachi shubwe loma, palu loma. Tina shingi ti tanguin sayade gita mangu shubi che. Tina lo chorto chebe kala kartu yang pya na lo jevu tante matsu che. Yang tige na lo nganzo pehmen ta pyo kiti na lo so tukden che ya kiti pehmen kiti lakze di shukcheba shubje orba. Yang ti men tige kanga tabi kala yang chorto Pesha-sha arudhi tabi na arudhi kaala yaa lene chaya chokto yaare. Arudhi naa loo ki dhugutsu tenyaa taa, tena arudhi maa dhuriyaa taa, tige che. Yaa tinsu kaala raa raa, susu kaala yaa lene chaya chokto yaan dhuwa. Yaa kaaji yaa chula yaa zui, khoa pesha taa goya. Kaaji yaa chula yaa zui chaya yaa maa dhurdu yaa kusho chaya yaa pesha naa kya goya. Di naa zui tinsu di chaya mendo? Tēt zā chā dhīgē yā tīng zhū kāng kiam, chāmbū kāng kiam yā kiam dāg dā dhīgō mūndu wā. Kiam mē kāchī shā kāma sōrō tā tīng zhū chūng chūng dhīgē tī tsē sīmbū shibu kōr bā nī kiam chūng dhīgē kia dhūr kāng kia gā rā. Tī kārā yā kīlā tī tū nīng dhī? Tī kiam lā zī māng wī kia wā nī tī yu, nyōng kia nī tī yu tī kiam tī Di nyaga dhaba ya nganzo nima bebe gyama, nyaga che.
1: Jizo nyingbe jala rici.
2: Jizo nyingbe.
1: Kiranga une jizo nyingbe jala yaw shibji nyata na dhwa ya diya.
2: Di kare kare su?
0: Di nalwa di do yinba dha.
1: Lese lese.
2: Momo ne. Jizo nyingbe.
1: Risha.
2: Jizo ya nga gyama di dhwa thonyo me.
1: Jizo.
2: Aja wani ya wuchi jizo soko da rinze di dhawo dhawo di gyama
1: diya. Dizo kare nal.
0: Tā tīnzu kāngā yā ngā dzē pē nā lū yā rī tā tīnzu sūng lō sā yā tā sīrkī sā yā rī tīnzu tī pā lū lōm sā yā rī tīnzu kāngā tā tīnzu kāchī yā lī nā chē sā gyō yā rī
1: Ā lā tā tīngi kīrāng kīrāng kē gyūb chā sūng chū lāk zī nā tī kē tsū yō rī rī bā
0: Kāngā tsū yō
1: rī
0: kāchī kattū tū sī mēn bichā yā tī mēn pā sū chotu chā yā
1: chotu
0: chā yā tī tsū tūk Palu kaabu di yinan pyo dhaa mian naa dhugru baala.
1: Mi ta pyo dhaa nga nanzu pyo mian laa paa zu jawaa shibchi dhuwa.
0: Dhagri laa di pyo saa di wanaan chan nga nanzu pyo mian dhubchi chi dhuwa di naa. Ta yinan dhanda chi su nga nanzu ta pyo saa di shuk chabu chi, chongri kaan shuk chabu dhuwa. Di maa di yinan wanaan chan nga nanzu lungdu saa su pyo saa di ta yinan naa pa kaaji laa yinan lungdu ki nazi chwe goya dhanda, kaaji pyo ki nazi chwe goya dhanda. Yā kājī sāng tūjī nā tu chē kua dhāna chōng tūwa yīnā, tā tīng tū chē tō tī pē kī kālūng zāng sē chē yā, mī sēmbā kīpū mē yā tīng sēmbā mā lhē lū pāp yā. Nī chī kār sī kori tā tī sāng yā mī kājī lō chōng chōng tīng tū sēmbā sī līng ngū līng chāng yīndā mī tū bē, tīng tū kāng lā yā pē kī tī sō sō pē chī pār chā chī tūng, xē chōng chōng chī tā chī yī, tē bē nā yā sēmbā lhē lū pāp yā kē shī
1: chī tū wā yīnā. Anta tige tsangmulo kirangi dirba chakso tunze, jige tohne shebi na shogung yiping,
0: riba? Shogung yiping. Dige kanga di nganzo nimgi piyoga kibchi dige ta durub che mare. Tindzui nani ki sopta yaag dige ya nganzo tindze tiga nga suyeche.
1: Lese, lese.
0: Di chuzeche, di shugur ba. Kibchi kora shugu che, nipo yo nalo shugu di mabu shugu korba. Di nganzo durub che sopta yaag dige nganzo di... Tendri suji yan, chomri gan samsak zungu yal. Ta di yin, tanda chige na yin, gu ping saya di. Ta di tiri, zantay maa abu dhruva dungi gan zui sun, zantay maa abu di.
1: Zitan?
0: Xiao yi zitan saya di. Yan di sopda yaag di ye, zu kuya di ge, gyo yan di pe basa ka su di gan zui sun, di pe gan zui pe gaya na yin, pe do sa chur saya di. Chige na yin, dao liu xiang su mundu gaya danda. Dao liu xiang. Dao liu xiang. Dao liu xiang. Maa chu baabe soro, nying jibu yin da chegu dhuwa. Do gan zui di raju gu suyin gyo dhe dhe che. Di yaag raju che, di chu zui che. Chu zui ting zui ya, ya pepe che dan yin gyo dhe che. Chu zui ting
2: zui.
0: Di pe dungi saya di do sa chur di paaya yore.
1: Di su tsangmu handa nima ge pe soya ge diri zhbar.
0: Rela, tati nima ge pe thaya di, min di ge thaya che.
1: Lese, tati shami tseri peke sonza kanku chugo ge chigo zhbe.
0: Rela, ine, di sa nganzu pe men ta pe u nal men kaji ine chuje ka daya mendo la.
1: Chuje ka
0: daya chugo ge di cha ta, yana ko di cao di, yana men ge nivu se dhwaya dhwaya. 那底下要年子的是多了啊底下要年子钱嗯皮鞋呀底嗯什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么什么
3: 昨天昨天檀香 煎天麻布紫檀香
4: 破驴罗吗？小叶杜鹃。破驴罗吗？小叶杜鹃。破驴罗吗？小叶杜鹃。拉碎吞子，手工艺品。拉碎吞子，手工艺品。拉碎吞子，手工艺品。
3: 孤品
4: 磨药盆，面胸，磨药盆，
3: 面胸，磨药盆，
4: 让它石墨，
3: 让它石墨，
4: 让它石墨，
3: 让它石墨。

0: nōme sūkhe kāche jī gōmbā lōzhōng tīnzā shēne. Rāntōng ngā bēche lēdē tē jāyō jī shēyōng chē yōm nē sāwye shēde chōnggui lō jē tērā jē jē bēchōm jē lēn cīm tsaṁ gui hēsū mā rē. Kāma sētīm jī, hījī mīng kē chāshō gōmbā lōdā tīnzā shēbā tāng tāw kē chālūn zūshōng lā shō yōng nē ngō chī jō jīnchōng tā hūnē jābā tāng chāshō gōmbā tāng shātā tōng nē duyān chī yī tāṁ zī tīnzā shē gui hēsū mā rē. Kia rā lōzō tēng zī, tsōng tō sū yō nō yō mā rē.
1: Bē rāng xiu yu xie zu cīng lé chā kōng jia, Xi Jinping gā rin lì gōng bā lù xiu dā lā dā xie bì yō mù tsōng dā, xie zì sōng nian lā sār gōng cù xie bā zì. Yō dāng jia jiu lì mō yu, zhè zhā bì bù rāng xiu zhè wēng gì, kia xì jia cōng lì tù rì tōng dì. Xi Jinping gā rin lì gōng bì dīng sā bì nāng dui dā, lā lì lāng jia rì dāng zì yā bù xie bā dāng, zhōng hwa mù rì kīng tù bàn zù xiu xì jiu rì gōng dì tōng wā. Xie zu rin lò dì nà jì jia bù yu sā bì, rin lì gāng zhà xì dì dà bì yà bù tōng jù, zhè wà lì yà bù tà nì, rin lì tù kì kù rin zù xiu xì jù, lìn cì sà bà zong gui bà, zong gì zù lì là yì nì. Bù xiong nà lì chù, xie zu cìng rì gà, gìn chà dà kà gyù yà bù zhò bà rì ngùn bà xì gui bà. Tàng gì ngù chì jù rì hiù nù jà nì, kà xì jà lan xù dìng bà tàng, yuàn tàng dìng bì xie zu cìng rì gà bùng kà gì tù gui bà jì jà, nì sòng nà wà rì.
2: Xie da zhubi qi ngan ni na za le ko yong ni mu yin xie, rang yu ji yu ba da du ni de kur da lo zha ke li su su, zhe zha xie gu ra da ren ba pe ni, xie zu yong su xian ka xie per jen du xin ya par xie ya ba ri.
0: Xie zi ngan ni jing a zhu, ko yong sun xiong chang ram tou jie zhe zha xie gu la sa be wa tang, qin ba da ke li zhu ju lo ke ji du tu, chen lu xie xia cha da da ya yu zhu ba su jie zhe zha xie gu mong bo be wa ri, zhong men lo be, 大家没聪明可有苏修的见都是三顿桌一月饼对着新郎桌个公共业务用的共同动作活动取得啰嗦专区先年中车策划写作专区写作业就送把这强度中接接对接的年龄可切点案端把当三用月色大度中间这点写的基督徒罗安在九月里写作用接习近平给新冠希望公办罗大写笔 真正这点先把这强度中接先看可有局撒气可有动你若多当可以来点把这些人亲切就当此有那次杂通接接先看比赛电饼我来送着也把当毛泽这可有松松贴近都写将三顿着也别我这可共用接先看到上了当这些的毛泽尊重这策划写就提点下就引起送把这可有松松贴接彻底恰的写过沿路路去最加速进步头也把这 拉萨中街多里龙地一笔给了错了让小将将吹可有当到三次所训练先看可有铁街车里车的写过别话当来点门呢军队渐渐吹可有了大爷车里当楼开了枪坠一句心第一错话到可有松小铁街弄出后来为那点说了明年给了错三些结巴的罗马红天神给天天老将军也对进作为吹街渐吹热了楼开了枪中当 罗杰枪中你约吧，很多熊也送把这。三对女的掏钱写考比那点了没呢？让着这先搞可有钱币来点呗，先搞可有趁机起来了这种写笔写个别的。起来当起来这他咋东边来点呗？趁路这马蹄写托把写一把这。别人说就先搞可有这里很久空给院长言吧，站着一先搞可有趁用呢。 你的天气怎么多了？你要早先这必须掏钱所决定是不定别开始作业呗。俺最你若用动不动，你若天空到南面阶段就往下就，自己这锻炼起不得了。你若掏钱来的，用锤打军事配件当中岗位，再点资源就送把这。现在俺你，俺的三个都落个拿去抢到，你这手脚嘛，那么不送错别写个别的，写作用手先讲黑板都行，交把写月。
2: 当他这个概念的那样样子的跑，工作他妈给团队，团队要不给你，团队没给你，他团队没给你，要样子，上头也不给工资给团队。现在这边去安年，中央个先看可有送修，大概初中这边，然后啦，你住下就这边，忙初级，因不学点就团队些人，看你对不人，你对送修操送一边呐，看不就团队些把人去咋对当，因不个团队些把周月的。
0: 第一车都可以全部写给内地人也一把是。当天天天写人弄，拉萨中接到电话月饼，内地就接到；一在中接到电话月饼，内地也月饼弄。多可全部写给别内地寄，罗家中接到电话月饼，内地送；宁浙中接到电话月饼，内地送；南区中接到电话月饼，内地寄月饼弄。多可全部写给别。 내대 지 제유바